0: தமிழகம் கேள்காம் தமிழ் கானங்கள்.
1: சித்திரம் கர்ண, சங்கீதம் நல்கியிருக்கிறது வித்யாசாகர், ரச்சன வைரமுத்து, ஆலபிச்சிருக்கிறது எஸ் பி பாலசுப்ரமணியவும் எஸ் ஜானகியும் சேர்ந்து.